0: ஒரு பூவா தொங்கிக்கிட்டு சின்ன ஐயோ மெழுங்கி
1: A vous de jouer, c'est mieux. A vous de jouer, c'est le temps.